நெய்யின் மேய்மா கவிதாம் இம் புந்தேல் வெனிங்மென். நெய்யின் மேய்மா. துனியா செலாயா நெய் சிலாக்கி, துனியா மெனாயா நெய் சிலாக்கி. துனியா மெனாயா நெய் சிலாக்கி, துனியா செலாயா நெய் சிலாக்கி. எங்கோட்டோ ஜிமிஸ்தி நெய்த்தோ செல்லமோ, எங்கோட்டோ ஜிமிஸ் நெய்த்தி வண்ணமோ. எங்கோட்டோ ஜிமிஸ் நெய்த்தி செல்லமோ, எங்கோட்டோ ஜிமிஸ் நெய்த்தி வண்ணமோ. நெய்யின் செங்காட்டோ யுகெஞ்ஞோ, நெய்யின் செங்காட்டோ ராஜெஞ்ஞோ. நெய்யின் செங்காட்டோ யுகெஞ்ஞோ, நெய்யின் செங்காட்டோ ராஜெஞ்ஞோ. தேல்தி மேரான் என்னும் நெய்யோட் என்மோ, மேன்தி மேரான் எனோட் நெய். தேல்தி மேரான் உக் நெய் என்மோ, மேன்தி மேரான் உக் எனோட் நெய். ராபி தாப்ரான் எனோட் நெய், குச்சி தாப்ரான் எனோட் நெய். ராபி தாப்ரான் எனோட் நெய், குச்சி தாப்ரான் எனோட் நெய். ரேல்காடி செலாய்தான் எனோட் நெய், ஜாஜ் செலாய்தான் எனோட் நெய். ரேல்காடி செலாய்தான் உக் நெய், ஜாஜ் செலாய்தான் எனோட் நெய். மட்டேல் செலாய்த்தான் எனோட் நெய், மசின் செலாய்த்தான் எனோட் நெய். மட்டேல் செலாய்த்தான் எனோட் நெய், மசின் செலாய்த்தான் எனோட் நெய். நெய் சிலாக்கி துனியா செலாயா, நெய் சிலாக்கி தேச செலாயா. நெய் சிலாக்கி துனியா செலாயா, நெய் சிலாக்கி தேச செலாயா. நெய் சீரான் பொர்ரல் தப்பார், நெய் சீரான் டுண்டெல் தப்பார். நெய் சீரான் பொர்ரல் தப்பார், நெய் சீரான் டுண்டெல் தப்பார். எப்பி நெய் சீரான் பொர்ரல் போலோ, எப்பி நெய் சீரான் மெர்குல் போலோ. எப்பி நெய் சீரான் பொர்ரல் போலோ, எப்பி நெய் சீரான் மெர்குல் போலோ. ஈ துன்யா பொதலத்தோ இது மாட்டி பொதலமோ, ஈ துன்யா பொதலமோத்தோ ஈ மாட்டி பொதலமோத்தோ.

நித்லா காட் வாஞ்சி வேறாயா முன்னித்லா காட் பசல் ஏறாயா முன்னித்லா காட் வாஞ்சி வேறாயா முன்னித்லா காட் பசல் ஏறாயா குபே கிஸ்மிஸ் தி நெய் மீரமோ குபே கிஸ்மிஸ் தி நெய் தோந்தமோ குபே கிஸ்மிஸ்தி நெய் மீரமோ குபே கிஸ்மிஸ் தி நெய் தோந்தமோ பாரபாணி நெய் மீரமோ பாரபாணி நெய் வண்ணமோ பாரபாணி நெய் மீரமோ பாரபாணி நெய் வண்ணமோ நெய் சிலாக்கி துனியா செலாயா நெய் சிலாக்கி ராஜ செலாயா நெய் சிலாக்கி துனியா செலாயா நெய் சிலாக்கி ராஜ செலாயா பிட்கே பெலே நெய் மென்மோ மேர்த்தி பெலே நெய் மென்மோ பிட்கே பெலே நெய் மென்மோ மேர்த்தி பெலே நெய் மென்மோ மேந்தி பெலே நெய் மென்மோ பேல்தி பெலே நெய் மென்மோ மேந்தி பெலே நெய் மென்மோ பேல்தி பெலே நெய் மென்மோ ஏவ்தி பெலே நெய் மென்மோ பூத்தி பெலே நெய் மென்மோ திந்தனு கெனோட் நெய் லாகோமோ மேரு ரனு கெனோட் நெய் லாகோமோ திந்தனு கெனோட் நெய் லாகோமோ மேரு ரனு கெனோட் நெய் லாகோமோ ஏதோ போக்குறான் பாட்டா மீந்தா ஏதோ போக்குறான் டக்கா மீந்தா ஏதோ போக்குறான் பாட்டா மீந்தா ஏதோ போக்குறான் டக்கா மீந்தா ஊபால் ஊபால் தி ஊபால் சந்திரா நெய் பூத்தி பாப் சந்திரா ஊபால் ஊபால் தி ஊபால் சந்திரா நெய் பூத்தி பாப் சந்திரா நெய் சிலாக்கி துனியா செலாயா நெய் சிலாக்கி தேச செலாயா வெந்தி திந்தான் தியா பத்திக் நெய் பூரேத்தி தியா பத்திக் நெய் வேந்தித்தி தியா பத்திக் நெய் பூரேத்தி தியா பத்திக் நெய் சிம்னி பாத்திக் மோம் நெய்யோட் வே ராபா வெந்து மோம் நெய்யோட் சிம்னி பாத்திக் மோம் நெய்யோட் வே ராபா வெந்து மோம் நெய்யோட் காடி செலாய்தான் நெய் சிலாக்கி ராந்தா செலாயா நெய் சிலாக்கி காடி செலாயா நெய் சிலாக்கி ராந்தா சி செலாயா நெய் சிலாக்கி பிஜ்லி பத்தாயா நெய் சிலாக்கி கடச்சித் பத்தாயா நெய் சிலாக்கி பிஜ்லி பத்தாயா நெய் சிலாக்கி கடச்சித் பத்தாயா நெய் சிலாக்கி நெய் சிலாக்கி துனியா செலாயா நெய் சிலாக்கி காம் செலாயா நெய் சிலாக்கி துனியா செலாயா நெய் சிலாக்கி காம் செலாயா நெய்யோட் செடக்தி கடில் செல்லமோ நெய்யோட் கெடக்தி கடில் செல்லமோ நெய்யோட் நீர்த்தி வாதோர்த்தி ஜாச் செல்லமோ விழி தோந்தாயா நெய் சிலாக்கி பாவ தோந்தாயா நெய் சிலாக்கி விழி தோந்தாயா நெய் சிலாக்கி பாவ தோந்தாயா நெய் சிலாக்கி திர்ரேத்தோ மென்மோ நெய் கேத்தானோ மென்மோ நெய் திர்ரேத்தோ மென்மோ நெய்

0: விட்ராம் மீரோமோ நே நெந்தில் தி மீரோம் நே நெந்தில் விட்ராம் மீரோம் நே நே சிலாக்கியாம் ஜீவனா செலாயா நே சிலாக்கியாம் துனியா செலாயா அம் வாடே உதார் நே போர் ரேல் அம் வாயே உதார் நே போர் ரேல் அம் வாடே உதார் நே போர் ரேல் அம் வாடே உதார் நே போர் ரேல் அம் சர்க்கார் பொக்கோமோ அம் சர்க்கார் உதோமோ அம் சர்க்கார் பொக்கோமோ அம் சர்க்கார் உதோமோ வாடே தீடா போர்ரேல் உதூர் வாடே தீடா போர்ரேல் உதூர் வாடே தீடா போர்ரேல் உதூர் வாய் தீடா போர்ரேல் உதூர் சர்க்கார் தீடா போர்ரேலின் உதிக்மோ ஸ்கூல் தி சர்க்கார் தீடா போர்ரேலின் ஜகாக்மோ மணம் தி சர்க்கார் தீடா போர்ரேலின் உதிக்மோ ஸ்கூல் தி சர்க்கார் தீடா போர்ரேலின் ஜகாக்மோ மணம் தி தீடா நையோட் காடி செல்லாகே தீடா நையோட் மட்டேல் செல்லாகே தீடா நையோட் காடி செல்லாகே தீடா நையோட் மட்டல் செல்லாகே நே சிலாடாம் ஜீவனா செலாயா நே சிலாடாம் துனியா செலாயா நெய் சிலாக்கி மெனுங் எராயா நெய்யின் மொல்லே ஏது எராயா நெய் சிலாக்கி மெனுங் எராயா நெய்யின் மொல்லே ஏது எராயா தேசா பதலமோ ஜாகா பதலமொத்தோ தேசா பதலமொத்தோ ஜாகா பதலமொத்தோ அம் தேசத் மாட்டித்தி பொர்ரா தாப்பார் அம் தேசத் நெந்தில் தி பொர்ரா உதார் அம் தேசத் மாட்டி தி பொர்ரா தப்பார் அம் தேசத் நெந்தில் தி பொர்ரா உதார் பொர்ரல் தி அம் ஜீவனா மெந்தா பொர்ரல் தி அம் கவுனா மெந்தா பொர்ரல் தி அம் ஜீவனா மெந்தா பொர்ரல் தி அம் கவுனா மெந்தா பொர்ரா சிலாட் உண்டானுக் நீர் தோந்தாயா பொர்ரா சிலாட் நேஞ்சுரானுக் வள்ளி தோந்தாயா வே தோந்துமோ பொர்ரா மெந்தானுக் நெய் தோந்தமோ பொர்ரா மெந்தானுக் வே தோந்தமோ பொர்ரா மெந்தானுக் நெய் தோந்தமோ பொர்ரா மெந்தானுக் பூவுல்லே மீரமோ பாஸ் நெய் பிட்கல்லே மீரமோ திந்தான் நெய் பூவுல்லே மீரமோ பாஸ் நெய் பிட்கல்லே மீரமோ திந்தான் நெய் பெசில் தீபலே பேக்மோ நெய் வெர்சி புஷ்ய தீபல் பேக்மோ நெய் பெசில் தீபல் பேக்மோ நெய் வெர்சி புஷ்ய தீபல் பேக்மோ நெய் கோரை செப்பாய்போடு நெய் பேக்மோ மசிந்தி செப்பாய்போடு நெய் பேக்மோ கோரை செப்பாய்போடு நெய் பேக்மோ மசிந்தி செப்பாய்போடு நெய் பேக்மோ நெய் மெனோட் பாய்ச்சல் மீரமோ பாய்ச்சல் மெனோட் நெய் மீரமோ நெய் மெனோட் பாய்ச்சல் மீரமோ பாய்ச்சா மெனோட் நெய் மீரமோ அம் பித்ராம் மேன் தீ நெய் லாகமோ அம் மேன் தீ பட்டல்ல நெய் லாகமோ சந்துபலே நெய் லாகமோ நின்றுபலே நெய் லாகமோ சந்துபலே நெய் லாகமோ நின்றுபலே நெய் லாகமோ பக்கா வெந்திரா நெனோட் நெய் ராபா வெந்திரா நெனோட் நெய் பக்கா வெந்திரா நெனோட் நெய் ராபா வெந்திரா நெனோட் நெய் தெல்தி மேர்ரானுக் எனோட் நெய் மேந்தி மேர்ரான் எனோட் நெய் தெல்தி மேர்ரான் எனோட் நெய் மேந்தி மேர்ரான் எனோட் நெய் மாடல் செலாய்த்தான் எனோட் நெய் ஜஹாஜ் செலாய்த்தான் எனோட் நெய் மாடல் செலாய்த்தான் எனோட் நெய் ஜஹாஜ் செலாய்த்தான் எனோட் நெய் நெய்யினோ இஞ்சோத் இசாப் மேந்தா நெய்யினோ இஞ்சோத் மாங் மேந்தா நெய்யினோ இஞ்சோத் இசாப் மேந்தா நெய்யினோ இஞ்சோத் மாங் மேந்தா ஆகி நெய்யி சிலாக்கி ஜீவனா செலாயா அக்கி நெய் சிலாக்கி துனியா செலாயா அக்கி நெய் சிலாக்கி ஜீவனா செலாயா அக்கி நெய் சிலாக்கி
1: ரேடியோ சுன்தோ பாய் பயன் மன் மை சஃபாய் கே கரே சே ஜுஹார் ஆம்சே பஸ்தர் நே கைக் போலி மன் ஆசே ஔர் ஏ போலி மன் நே கஹனி கவிதா கதா ठसा होय से ए सफाय आमचो संस्कृति ले जोडली से और ए सफाय ले लोग के हंसा तोर हंसा ठेली कर तोर गांव पारा ने आमचो संस्कृति चो पहचान बले होय से आज आमी तुमचो काजे कार्यक्रम ने धरन इलु से ठसा ठसा काय बीती होय से आले एक आमी सुनो
2: तेवा तेवा हास्ते निरुवा
1: हां दका दादी मन आमी तो अमरलु ने मानतर दका मया मिनेश कुमार पानीग्राही मज संगे मचो संगवारी रामलाल कश्यप आमचो संगवारी बंसी कश्यप आरु संगवारी बहन मंदना बघेल आमी सपाईलु से आली सुनु ठसा के
2: तेवा तेवा हां नानी असन काकडा
1: हां
2: नानी असन काकड़ा बड़े बड़े डाड़ा
1: डाड़ा ने हाँ।
2: लेका के नहीं आए
1: हाँ।
2: लेका के नहीं आए देहने हाड़ा
1: देहने हाड़ा ने सत्य आए ना
3: सत्य आए ना मजले को ठसा से ना
1: हाँ।

0: தொடங்கு சந்தா நாங்களேரா
1: இங்கோ
0: அச்சோ தாக்கினே தாக்கினே போர் போர் தோ டக் காய வாழ்லரா
1: இங்கோ
0: காய்த்தா நா உன்னே கம்பி காடி மந்தலரா
1: இங்கோ
0: மன்னோ பாரா கே வாழலே கொத்தோ
1: இங்கோ
0: முன்னே தியாத்தா பொல்லோ இல்லரா
1: இங்கோ
0: அச்சோ தோ யானே கானே காத்துலரா
1: இங்கோ
0: அச்சோடா தோ போர் போர் தோ மொட்டோ ரீங் ஹந்தா மூடா தூங்குலரா
1: இங்கோ
0: அச்சோடா தோ ஜெக பரகான் பரகான் தோர் பைசாங் சந்தா ஹீன் தோர்லரா
1: இங்கோ
0: காய்த்தா குந்தஸ்ரா தாயிலா இல்லரா
1: இங்கோ
0: அச்சோ நிஜ ஹுல்ஸ்தோ ஓய்த்தே தசரா

0: மாவா கோய்த்தூர் மானை தா ரீத்தி துன் விடுச்சு ஆயோலரா
1: இங்கோ
0: ஆயோ வாரா கே வாழலே கொத்தோ
1: இங்கோ
0: வாஜெ தோர் தோ பழைய கீத்தோரோ மிஞ்சோர் மாவாங் கோய்த்தோர் பொல்லோங்கல்லா புன்னோர்ரா
1: இங்கோ
0: முன்னே தோர் சயான் கோஸ் காத்தூர் மத்திய புனார் பொல்லோது மறிங்கோர்லரா
1: இங்கோ
0: விஜேக் தோ சஹார்த்தே மன்லேர் மாவாங் பொல்லோங் புன்னோ மின்தோர்ரா
1: இங்கோ
0: சிடியா சிடியா தா புனா வீத்தத்துன் மறிங் நாயோலரா
1: இங்கோ
0: மாதா கீத்தே கல புனா பேன் ஹர்துன் விடிச்சினா ஆயோரா
1: இங்கோ
0: மாவா ஆங்கோஸ் தோஹ்நாத்துன் மாவி

0: கையே மூலா புனா விடிச்சிந்து புத்தின் தோர்லரா மாவோர் கோய்த்தோர் மானே யதா மாய் வாடிந்தா நாலிரா
1: இங்கோ
0: அப்பு நா பரகான் பரகான் தே வெஹ்னாலே கொத்தோ
1: இங்கோ
0: ஆயோ வாரா கே வாழ்லிரா
1: இங்கோ
0: காய்த்தாரா நீயாம்லிரா
1: இங்கோ
0: ஆங்கோஸ் தோனா.